அருண கிரணமணியும் உதயம் அதிலுதிர்ந்து சாம சங்கீதம் சரண சரண பங்கஜங்க தேடி அழுதின்னு பிரேம சாயுஜ்யம் அசிதல் அசிதலாசியம் சரசமதுர சுமசரங்களைது அமிர்த புலின பிரணய பரிதராகம் ஹிருதய தரளம் மலர்ந்து குஞ்சமாயி ஹரித புவனம் அனுபவம்.

தங்கடத்துக்கு தோதர்கடத்தையும் தங்கடத்துக்கு தோதர்கடத்தையும் தங்கடத்துக்கு தோதர்கடத்தையும் தக்கட்டத்தையும்

மேளம் மனசினியறையிலேதோ மேளம் ஹிருதயத மணிகளிலேதோ தாளம் மனசினியறையிலேதோ மேளம் ஹிருதயத மணிகளில் அவையில் உணரும் ஒரு புதிய